0: tú?
1: Digo, venir a hablar, சுமார் சுமார்தினாக தொட்டு சுமார்தினாக நட்டத்து பச்சார் ஊத்துல அவங்க புரிய ஓகே பைத்திக நட்டத்து பச்சார் ஊத்துல நட்ட கர்ஜக்கிரம் பவுனிக்கே போல அமர் அனுரோக்கிய கர்ஜக்கிரம் அவசர பிரச்சார் கரந்து
0: ଆଜ୍ଞା ନିଶ୍ଚୟ ଆପଣଙ୍କର ମତାମତ ଆମର ମନେ ରହିଲା। ଆମେ ଆମର ଉଚ୍ଚ କର୍ତ୍ତୃପକ୍ଷଙ୍କ ସହିତ କଥା ହେଇ ଏଟା ଚେଷ୍ଟା କରିବୁ।
1: ଆଜ୍ଞା
0: ନିଶ୍ଚୟ। ହ୍ୟାଲୋ
1: ହ୍ୟାଲୋ
0: ହଁ ଆଜ୍ଞା ନମସ୍କାର।
1: ନମସ୍କାର,
0: କୋଉଠୁ କହୁଥିଲେ? କଣ କରନ୍ତି? କୋଉ ଦୋକାନ? ବହି ଦୋକାନ। ହଉ ଆଜ୍ଞା, ଆମକୁ ଫୋନ କରିଥିବାରୁ ଧନ୍ୟବାଦ।
1: ଧନ୍ୟବାଦ।
0: ଶ୍ରୋତା ବନ୍ଧୁ, ଆଜିର ସମୟ ତ ହେଇଗଲାଣି, କାର୍ଯ୍ୟକ୍ରମକୁ ଏଠି ରଖି ବିଦାୟ ନେଉଛି। ଆଉ ଯାହା ସହିତ କଥା ହେଇପାରିନୁ, ଆଗାମୀ ଫୋନ୍ ଇନ୍ରେ ଆମେ କଥା ହେବା ପାଇଁ ଚେଷ୍ଟା କରିବୁ। ତ ନମସ୍କାର, ଉପସ୍ଥାପନାରେ ମୁଁ ସରିତା।